வெல்கம் பேக் டு சென்சரா ரேடியோ நாராபே 99.9 FM ஸ்ரீஃபோ 101.9 FM ஆஃப் 4090 AM மே ஹோ பிராச்சி. ஆஷா போஸ்லே ஜி கே பாரே மே எக் வேர்ட் பஹத் பார் யூஸ் ஹோதா ஹை விச் இஸ் வர்சட்டிலிட்டி. பட் ஆனஸ்ட்லி முஜே லக்தா ஹை வர்சட்டிலிட்டி பி உன்கே டேலண்ட் கோ பூரா டிஸ்கிரைப் நீ கர்த்தா. பிகாஸ் திங்க் அபவுட் இட், ஏக் ஹி சிங்கர் ஏக் கானே மே ஃப்ளர்ட் கர் சக்தி ஹை, தூசரே மே ஹார்ட் பிரேக், தீசரே மே கஸல், சௌதே மே ராக், பாஞ்ச்வே மே ஃபோக், ஆர் சதே மே பஸ் ஏக் மிஷீவ் ஸ்மைல் ஆவாஸ் தே சக்தி ஹை. தட் இஸ் நாட் ஜஸ்ட் சிங்கிங், தட் இஸ் ஆக்டிங் த்ரூ சவுண்ட். ப்ளேபேக் சிங்கர் ஸ்க்ரீன் பர் ஹோதா நீ, லேக்கின் கேரக்டர் கோ ஸ்க்ரீன் பர் ஜிந்தா கர் தேதா ஹை. ஆர் ஆஷா ஜி இஸ் ஆர்ட் கி மாஸ்டர் தி, உன்கி அவாஸ் சிச்சுவேஷன் கே சாத் சேஞ்ச் ஹோதி தி. ஹீரோயின் யங் ஹை, வாய்ஸ் மே யூத், கேரக்டர் போல்ட் ஹை, வாய்ஸ் மே கான்ஃபிடென்ஸ், கேரக்டர் வல்னரபிள் ஹை, வாய்ஸ் சடன்லி சாஃப்ட், கஸல் ஹை, எவ்ரி வேர்ட் கெட் ஸ்பேஸ், டான்ஸ் நம்பர் ஹை, ப்ரீத் பிகம்ஸ் ரிதம். ஆர் யி லெசன் ஹை கி ஆஷா ஜி கோ சுந்தே வக்த் கபி கபி லக்தா ஹை வாய்ஸ் கா நீ ரஹி, கேரக்டர் பர்ஃபார்ம் கர் ரஹா ஹை. உன்கி ஏக் ஆர் ஃபேசினேட்டிங் குவாலிட்டி தி ஆப்சர்வேஷன், வோ தூசரே சிங்கர்ஸ் ஆர் வோக்கல் ஸ்டைல்ஸ் கோ க்ளோஸ்லி அப்சர்வ் கர்த்தி தி. மிமிக்ரி கி உன்கி அபிலிட்டி பி படி ஃபேமஸ் தி, லேக்கின் மிமிக்ரி கோ உன்னே சிர்ஃப் என்டர்டெயின்மெண்ட் நீ பனாயா, இட் பிகம் அ லர்னிங் டூல். ஆப் இமேஜின் கீஜியே அ சிங்கர் ஹூ ஸ்டடீஸ் அதர் சிங்கர்ஸ், த ஃப்ரீசிங், த ப்ரீதிங், த ப்ரொனவுன்சியேஷன், த டோன், அண்ட் தென் பில்ஸ் ஹர் ஓன் வொக்கேபுலரி, தட்ஸ் அ மியூசிஷியன். ஆர் யஹா சே ஏக் பியூட்டிஃபுல் லைஃப் லெசன் பி மில்தா ஹை. ஆப்கோ கிசி ஆர் கோ காப்பி கர்னா ஜருரி நீ ஹை, லேக்கின் கிசி அச்சே இன்சான் சே சீக்னா ஜருரி ஹை. காப்பி நீ பட் ஸ்டடி, அப்சர்வ், அப்சார்ப் அண்ட் தென் மேக் இட் யோர் ஓன். ஆஷா ஜி நே எக்ஸாக்ட்லி வஹி கியா, இஸ்லே உன்கி அவாஸ் கிசி ஏக் கேட்டகரி மே லாக் நீ ஹுயி, ஷி கெப்ட் இவால்விங். ஆர் இவால்யூஷன் ஷாயத் கிசி பி ஆர்டிஸ்ட் கா சப்சே படா சீக்ரெட் ஹை. தோ அப் ஏக் சாங் ஜோ ஏக்தம் ஆஷா ஜி கே பிளேஃபுல் எனர்ஜெட்டிக் ஜோன் கோ ரெப்ரெசென்ட் கர்தா ஹை. வால்யூம் தோடா படா தீஜியே, பிகாஸ் திஸ் ஒன் இஸ் அ பியூர் எனர்ஜி.